0: 我们从来看了一段在家我们公开几个在家几个在家一起能从来看看我在家
1: 谢谢谢谢
0: 在家我们阿伯娘的阿伯娘妈她我们的世界发阿伯呀
1: 我们没有说起我们能给你ya shahara da ita wannan sana'a ta tsakiya kenan
0: alhamdulillahi ga garin nan da yake tare da saka da jiya da jima da rini da kuma sana'o'i na hannu kamar sake sake da noma da kiwo
1: kuma hanyar da ana yi waɗannan sana'o'i
0: da har kwanan gobe ana kamanta su ana yi
2: bayan mun

வந்த முதல் அதுக்கு என்ன மக்களும் தெரியாது, எனக்கு மனது தெரியாது. ஜெயிக்கிற போல போல na farko shi aka ranar da Ibrahim gaskiya ne, na biyu in ya mutu shi kaɗai za a sa shi aka barinsa gaskiya ne,